மையத்தின் கேட்க திகக்ஞவே ஹொல்ஹி ஆஞ்சோட் நுண்ணே தின் கேக்க தாலேலங்க இங்கி ப்ரோக்ராம் சாச்சு ஐயே ஹையே லகு எல்லோன் சு அப்யங் கனிங்கன் சு

0: திகக்ஞ பிரியங்கா எச் ஜால்ஸ் வில்லியம் நயோ தலாலு சிட்னே நுன் தகி மெனஹா ஆங்கி தின்கு இங்கி ப்ரோக்ராம் ஹோய் ஹெங்க தில்ஹா ஆங்கென் ஹசென் தங்கமு ஹேகென் ஹுரிச் எஹாங் ரோங்கி தகசாது இத ஃபேன் கண்ரோ தலஹராப் ங்யென்.
1: अभी आप निकोबारी कार्यक्रम सुन रहे थे। हम आकाशवाणी श्री विजयपुरम से बोल रहे हैं। इस समय शाम के 4:30 हुए हैं। श्रोताओं लीजिए सुनिए प्रायोजित कार्यक्रम लम्हे की पहली कड़ी।

438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒலிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 17ஆம் நாள் ஜூலை 1 புதன்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கி முழங்கு. இன்றைய தமிழ் முதல் நிகழ்ச்சியில் குரல் முதம் தகவல் நேரம் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் அத்விகா, அன்பரசன், பிரவீன் ஆகியோர் வழங்கும் நிகழ்ச்சி திரைசை ஆகியன கேட்கலாம்.

குறளமுதம். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி. பொருள்: உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மழையை நோக்கி வாழ்கின்றன. அதுபோல குடிகள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கின்றன. மீண்டும் குறள்.

தகவல் நேரம். வானிலை அந்தமான் கோபர் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பல இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை அறிக்கை செய்தி தெரிவிக்கிறது. தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து எம்வி ஹட்பே நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுபராஜ் தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மதியம் 12 மணிக்கு ரங்கத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ரங்கத் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுபராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:45 மணிக்கு சுபராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி கமோட்டா நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:30 மணிக்கு ஷஹீத் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி ராணி லட்சுமி நாளை பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை பிற்பகல் 1 மணிக்கு ஷஹீத் தீப்பிலிருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே பிற்பகல் 2:30 சிவராஜ் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை பகல் 11:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் சுவராஜ் தீப்பிலிருந்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. ஷஹீத் தீப்பிலிருந்து நாளை பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி கமோட்டா நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மாலை 4:30 ஷஹீத் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ரங்கத் நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 3 காலை 5:30 சுவராஜ் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி நார்த் பேசிச் நாளை காலை 6:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளைய பிற்பகல் 1 மணிக்கு லிட்டில் அந்தமானில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள். நேர்களே, இந்தியாவில் ஆண்டுதோறும் ஜூலை 1 அன்று தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. மனித உயிர்களை காப்பாற்ற மருத்துவர்கள் செய்யும் தியாகத்தையும் அவர்களின் சேவையையும் அங்கீகரிக்கும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவின் தலைசிறந்த மருத்துவரான டாக்டர் பிதான் சந்திரராய் அவர்களின் பிறந்த மற்றும் நினைவு நாளான ஜூலை 1 இந்த தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மேற்கு வங்காளத்தின் முன்னாள் முதலமைச்சராகவும் பாரத ரத்ன விருது பெற்றவருமான இவர் மருத்துவ துறையில் ஆற்றிய அளப்பரிய சேவையை போற்றும் வகையில் 1991 முதல் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. நிகழ்ச்சியில் தொடர்வது சிறுவர் பூங்கா, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. இன்றைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் அத்விகா, அன்பரசன், பிரவீன் ஆகியோர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியை ஒரு திரை இசை பாடலோடு தொடங்குவோம். நேர்களை

0: வணக்கம் அன்பு நேயர்களே, இன்றைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மூன்று சிறுவர்கள் நம்முடைய ஒலிக்கூடத்துக்கு வந்திருக்காங்க. அத்விகா ராஜசேகர், பிரணேஷ், அன்பரசன். வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம்.
0: சவுண்ட சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: இன்னைக்கு நம்ம சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கீங்க நீங்க எல்லாம், சரியா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச கதை சொல்லலாம், கவிதை சொல்லலாம், உங்களோட தனித்திறமை என்ன அப்படின்றத கூட நீங்கள் வெளிப்படுத்தலாம். முதலாவதாக அத்விகா ராஜசேகர், நீங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போகிறீங்க?
1: விசில் அந்தம். என் பேர் அத்விகா ராஜசேகர். நான் இன்னைக்கு பண்ண போகிறது விசில் அந்தம்.
0: எங்கே?

0: சிறப்பு சிறப்பு, ரொம்ப அருமையா நம்ம தேசிய கீதத்தை விசில்லையே பாடியிருக்கீங்க. முதல் முறையா நம்ம நிகழ்ச்சியில இப்படி ஒரு குழந்தை தன்னோட தனி சிறப்பை காட்டியிருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்ததா அன்பரசன், நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: என் பேர் அன்பரசன், நான் இன்னைக்கு கவிதை சொல்ல போறேன்.
0: சொல்லுங்களேன், ஒரு அருமையா ஹைக்கு கவிதை ஒன்று சொல்லுங்க.
1: யாரையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே, ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான், நீனும் அண்டாது தான் பார்க்க வேண்டும். மகாகவி பாரதியார்.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப ஒரு ரெண்டு லைன்ல, ஒன்னே முக்கால் அடியில் திருக்குறள் மாதிரி ஒரு ரெண்டு லைன்லையா, யாரையும் குறைவாக எடை போடக்கூடாதுன்றதை பற்றி ஒரு கவிதை வரிகளாக அருமையாக சொன்னீங்கப்பா. அடுத்ததான் பிரணேஷ், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க?
2: நான் உறவுகளை பற்றி பேச போகிறேன்.
0: உறவுகளை பற்றி, அதுவும் இந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்க உறவுகளை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போதே ரொம்ப இனிமையாக இருக்குது. எங்க சொல்லுங்களேன்.
2: அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உறவுகள் ரொம்ப அழகானதுங்க. நீங்கள் எதை வேணாலும் வளர்க்கலாம், திரும்பியும் கிடைச்சிரும். ஆனால் உறவுகளை மட்டும் வளர்ந்துடாதீங்க, திரும்பியும் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா உறவுகளோட அருமை யாருமே இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் முதல்ல உங்கள் குடும்ப உறவுகளை பலமாக்கிக்கோங்க, அது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எதை தான் சாதிச்சாலும், எங்கே போய் சாதிச்சாலும், வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக இருக்க ஒரு உறவு வேணுங்க. நீங்கள் இது முதல்ல உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தவிர நமக்குன்னு சில உறவு வேணும்டா அப்படின்னு பேசுங்க உங்க பிள்ளைங்க கிட்ட. உங்களுக்கு இருக்கிற அனுபவத்தில் சில உறவுகள் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம், சில உறவுகள் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். அந்த கஷ்டப்படுத்தின ஒரே காரணத்தினால உறவுகள்லாம் போயின்ற தப்பான பாடத்தை உங்க பிள்ளைங்க கிட்ட திணிச்சிடாதீங்க. மருந்து காய்ச்சலுக்கு கசக்க தான் செய்யும், அதுக்காக நம்ம சாப்பிடாம இருக்க போறது இல்லை. அதே போல தான் உறவுகளில் விரிசல் விழத்தான் செய்யும், அது நம்ம அன்பு காட்டி சரி செஞ்சிட்டோம்னா விரிசலும் விழுதுகளாய் மாறிடும். இப்போ இருக்கிற உறவுகளில் சிலர் பேசிட்டோமேன்னு பழகிறாங்க, சிலர் பழகிட்டோமேன்னு பேசுகிறாங்க, அப்படிலாம் இல்லைங்க. அன்பு காட்ட அம்மாவும் வெளி காட்ட அப்பாவும், சண்டையோட தங்கையும், விளையாடுவதற்கு தம்பியும், தோல் கொடுக்க சின்னம்மாவும், பாசக்காட்ட பெரியப்பாவும், நில போல காக்கும் மாமாவும், கண் போல காக்கும் அத்தையும், கதை சொல்ல காத்திருக்கும் பாட்டியும், பாசங்காட்ட காத்திருக்கும் தாத்தாவும், இத்தனை உறவுகள், இத்தனை சொந்தங்கள்னால நம்ம உறவுகள் மட்டும் இல்லைங்க, தமிழ் பண்பாடு கூட வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.
0: அருமை அருமை. மருந்து காய்ச்சலுக்கு மருந்து கசப்பு தான், ஆனாலும் மருந்து சாப்பிடாட்டி நோய் குணமாகாது அப்படின்றதையும், வேர்கள் விழுதுகளாக உறவுகள் தான் இருக்குது அப்படின்றதையும் இந்த குழந்தை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. இப்போ தேசிய கீதம் வந்து விசில்ல விசில் அண்டமாக சொன்னீங்க, வேறு சினிமா பாடல்கள் ஏதாவது விசில் மூலயமா நீங்கள் செய்ய முடியுமா?
1: செய்ய முடியும்,
0: சொல்லுங்கள், செய்யுங்க பாப்போம் பாடு.

0: அடுத்ததா அன்பரசன் கிட்ட தமிழ்நாட்டை பத்தி சில சிறப்பான கேள்விகளை கேட்க போறேன். அதற்கான பதில் உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். தமிழ்நாட்டின் நுழைவு வாசல் எது?
1: தூத்துக்குடி.
0: ஓகே. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது?
1: கோயம்புத்தூர்.
0: குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுவது எது?
1: சிவகாசி.
0: தமிழ்நாட்டின் ஹாலந்து எனப்படுவது?
1: திண்டுக்கல்.
0: ஓகே. தமிழ்நாட்டின் கதர் நகரம்?
1: திருப்பூர்.

0: மலைகளின் ராணி
1: ஊட்டி,
0: ஏழைகளின் ஊட்டி
1: ஏற்காடு.
0: இவ்வளோ சின்ன வயசில் அதுவும் அந்தமானில் இருந்துட்டு தமிழ்நாட்டோட சிறப்பான இத்தனை கேள்விகளுக்கு அருமையாக பதில் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்ப்பா. நம்ம குழந்தைகள்கிட்ட ஸ்பேஸை பற்றி, விண்வெளியை பற்றி கேள்விகள் கேட்க போகிறோம். நம்ம குழந்தைகள் அருமையாக அதற்கு பதில் சொல்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அத்விகா, கேலக்ஸியில் மொத்தமாக எத்தனை கோள்கள்
1: இருக்குது?
0: எயிட் பிளானட்ஸ். அந்த எயிட் பிளானட்ஸோட பேர் உங்களுக்கு தெரியுமா?
1: தெரியும்.
0: சொல்லுங்களேன்.
1: மெர்க்குரி, வீனஸ், அர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன்.
0: வெரி குட். அன்பழகன், நீங்கள் சொல்லுங்கள். இவங்க இப்போ சொன்னாங்க எட்டு கோள்களை பற்றி சொன்னாங்க, அதில் எந்த கோளில் உயிரினங்கள் உயிர் வாழ்கிறோம்?
1: அர்த்.
0: அர்த்தில். வெரி குட். பிரணேஸ், இப்போ விண்வெளியை பற்றி அத்விகா, அன்பரசன் அவங்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன், கேட்கவா?
1: ஆ.
0: இந்தியா முதல் முதலில் அனுப்பிய ஆள் இல்லாத செயற்கைக்கோள் எது?
2: சந்திரயான் 1.
0: ரொம்ப அருமைப்பா, சிறப்பாக சொன்னீங்க. விண்வெளிக்கு முதல் முதலில் ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்ட விலங்கு எது, அனிமல்?
1: லைக்கா.
0: ஆ, என்ன சொல்லுங்க? லைக்கா. லைக்கா யாரு?
1: ஒரு டாக்.
0: வெரி குட், நாய். விண்வெளிக்கு முதல் முதல்ல அனுப்பப்பட்ட விலங்கு லைக்கா. லைக்கான்னு பேர் வச்ச நாய். சிறப்புப்பா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்ததா அத்விகாட்ட, இந்தியா அனுப்பிய முதல் செயற்கைக்கோள் எது?
1: ஆயபட்டா.
0: அடுத்தது அன்பரசன்ட்ட கேட்போமா? பிரகாசமான நட்சத்திரம் எது? தெரியலையா? சரி, இன்னொரு க்வெஸ்சன் உங்களுக்கு கேட்குறேன். சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும் வைட்டமின் எது? சூரிய ஒளியில் சொல்கிறாங்களா காலையில்? இது வந்து உங்கள் மூணு பேருக்கும் மான கேள்வி, யார் வேணாலும் பதில் சொல்லலாம். ஆ, காலையில் எழுந்திரிச்சோன்னே சூரிய ஒளியில் போய் நிற்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்கல்ல. அதுலேருந்து நமக்கு என்ன விட்டமின் கிடைக்குது?
1: விட்டமின் டி.
0: அடுத்தது இன்னொரு கேள்வி, எந்த விண்கலத்தில் கல்பனா சாவ்லா பயணித்தார்?
1: கொலம்பியா.
0: கொலம்பியா. வெரி குட். இப்போ உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? ஸ்பேஸை பற்றி இவ்வளோ பேசியிருக்கீங்க, உறவுகளை பற்றி பேசியிருக்கீங்க, ஒரு தனித்திறமையாக விசில் மூலியமாக பாட்டு பாடுறது, ஒரு ஹைக்கு கவிதை மாதிரி சொல்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. சரியான திறமைசாலிகளாக இருக்கீங்க நீங்கள் எல்லாரும். அடுத்தது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அத்விகா?
1: ஸ்டோரி டெல்லிங்.
0: கதை சொல்ல போகிறீங்களா? சிறப்பாக சொல்லுங்களேன்.
1: ஒரு நாள் ஒரு ஈகல் இருந்துச்சு, அது சாமியில் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அது டெய்லியும் வெளில போயிட்டு காலையில் எழுந்துச்சிட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்துச்சு. ஈகல் போய் ஒரு நாள் நினச்சிச்சு, சாமி நம்ம இவ்வளோ ப்ரே பண்ணுறோமே, சாமி நம்மளை பார்த்து நினச்சிருக்காரா என்ன? அப்புறம் ஈகல் போய் மேலே போய் சாமி கிட்ட போய் கேட்டுச்சு, சாமி சாமி உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு எதாவது செய்கிறீங்க? சாமி சொன்னார், ஆ ஓகே, எனக்கு தெரியும் நீ என்ன நல்லா பண்ணுற, காலையில் வந்து ப்ரே பண்ணுவேன், ஸோ எனக்கு நீ காலையில் பாரு, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருப்பேன் அப்படின்ட்டு சாமி சொல்லிச்சு. அடுத்த நாள் பார்த்தா சாமி வந்து ஒரு கிஃப்ட் வச்சுருந்தார், ஆனால் ஈகல் பார்க்காமே விட்டுருச்சு. ஈகல் போய் சாமி கிட்ட போய் திருப்பி வந்து சொல்லிச்சு, சாமி நீங்கள் எனக்கு கிஃப்டே தரல, நான் உங்களை ட்ரஸ்டே பண்ண போகிறது கிடையாது. சாமி சொன்னார், அதான் நீ பின்னாடியே பார்க்கலையே, உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருந்த. அப்புறம் ஈகல் போய் அதோடய வீட்டுக்கு போய் பார்த்தோடனே ஒரு கிஃப்ட் இருந்துச்சு, அதில் ஒரு ஃப்ராக் செத்து போயிருந்துச்சு.
0: ஓகே, நல்ல ஒரு தத்துவமான ஒரு கதை சொல்லியிருக்கீங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப்.
0: வெரி குட். முயற்சி திருவினையாக்கும் அப்படின்றத ஒரு அருமையான கதை மூலியமாக வெளிப்படுத்தியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். நீங்கள் எல்லோரும் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப அருமையாக பேசுனீங்க. நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
3: நன்றி. வணக்கம்.
2: நன்றி. வணக்கம்.
4: நேர்கள் இதுவரை சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் அத்விகா, ராஜசேகர், அன்பரசன், பிரவீன் ஆகியோர் வழங்கிய நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். உடன் உரையாடியிருந்தார் அறிவிப்பாளர் வனிதா முருகன். நேர்களே, இன்று தேசிய ஜிஎஸ்டி தினம், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1 தேதியன்று சரக்கு மற்றும் சேவை வரி தினம் கொண்டாடப்படுகிறது. 2017 ஆண்டு ஜூலை 1 தேதியன்று நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே வரி என்ற கொள்கையின் கீழ் ஜிஎஸ்டி முறை அமல்படுத்தப்பட்டது. சேவை வரி, மதிப்பு கூட்டு வரி மற்றும் கலால் வரி உள்ளிட்ட 17 வகையான மறைமுக வரிகள் மற்றும் 13 செஸ்கள் ஜிஎஸ்டிக்குள் ஒருங்கிணைக்கப்பட்டன. வரி மீது வரி விதிக்கப்படும் முறையை நீக்கிவிட்டு வரி விதி

பணப்பிரிப்பை எளிமையாக்குவதே இந்த ஜிஎஸ்டியின் முக்கிய நோக்கமாகும். 2017 தொடங்கப்பட்ட இந்த வரி நாட்டின் வர்த்தகத்தை ஒருங்கிணைத்து வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தியுள்ளது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து சில திரை இசைப்பாடல்களை கேட்கலாம் நேர்களே.

0: சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் நிறைவாக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடும் பாடல் படம் உலகம் சுற்றும் வாலிபன்.
1: சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பா.